தாம் அசிங்கிறக தாம் கிட்டத்தும் தத்தை திறதும் தாம் தத்தக்கு சொல்லு தாம் தத்த தரிங்கிறக தாம்.